0: 体育馆、学校甚至人行道都成为客难的临时收容区。在先进的欧盟地区，保加利亚算是人均寿命最低的国家，平均只有75.8岁，比台湾的80.71岁还少了5岁之多。主因是因为保加利亚实在是缺医护人员，而在偏远的山区有这么一位高龄已经90岁了还在职业的家庭医师斯克拉特，他白发苍苍，坚守偏乡，在崎岖的山区逐户为居民看诊。老医生说，其实自己早该安享晚年了，但他是这片山村唯一的医生，期盼后继有人接着他守护偏乡。
1: 手提诊查包，高龄90岁的家庭医师缓缓走上山坡，替行动不便的病患看诊。他不辞辛劳，乐在其中，却也担心偏远山区医疗服务的重责大任没人接班。
2: Струва ми се, че едва ли ще има някой да, а с удоволствие бих отстъпил на някой да дойде да работи, но младите лекари.
1: 一语道破偏乡医疗的困境，他是斯克拉特当地唯一的家庭医师。这样的情况在保加利亚乡村并不少见。法新社报道，许多基层医师都因缺乏年轻人接班，退休后仍持续工作服务病患。
2: Аз съм много доволна от него. Аз съм вече на 88 години. С него Васил съм жива. Да, много съм доволна от доктора. Да си и тук. Нямам думи да кажа, толкова съм доволна от него. Може да.
1: 准时走进诊所，每天早上8点开始看诊营业，替邻近几个村庄的病患诊查高血压、糖尿病等常见疾病。这位家庭医师指出，他的诊所替1500多位村民服务，如果真的没有年轻医师愿意接棒，最近的医院要开车3小时才能到达，严重威胁急重症患者的生命安全。大爱新闻吴桂珍编译。
0: 不止轿车，叫外送服务有数位平台，在印度连找帮佣也数位化了。点选手机的 App 就能够找到心目中的理想家政员，提供清洁、煮饭等到府服务，是以钟点计费。
3: 在培训中心里，学员忙着练习切菜、铺床、使用导航软体，为正式上工做准备。印度新创公司将家政服务搬上网路，家政员透过手机 App 接单，前往指定住家打卡，以服务时数计费，并由顾客评分作为工作表现依据。
4: And we're dealing with 70% secondary breadwinners. So the fact that today a mother can send her kid off to school.Work at Snabbit for 4 hours, come back before the kid comes back from school and take care of a family. And do this not for 6 days a week, but probably 5 days or in some cases even lesser, is an opportunity that these women see in a very positive light.
3: 印度家政服务长期仰赖熟人介绍，产业规模约有3000万名从业人员。家政服务平台主打弹性工时与较高收入，每月可赚1万到5万卢比，约新台币3300元到近17000元，吸引不少家政从业者加入平台。
5: 每年12 घंटे काम करती हूँ, मतलब एक दिन का 12 घंटे का shift ली हूँ, 12 घंटे काम करती हूँ मैं तो.3-4 काम आता है नॉर्मली ऐसे नॉर्मल डे में कोई फेस्टिवल हुआ किसी के घर पार्टी उटी होता है ना वो सब में
3: 然而这种零工模式也引发疑虑，部分家政员担心前往陌生住家的安全。工会团体更指出，平台并未提供实质的制度保障。
6: ESA 呢 ？PF 呢？सबसे बड़ी बात है कि नौकरी की शॉर्टी नहीं है कि अभी काम कर रहा है या 2 घंटे बाद वो काम वहाँ नहीं करेगा.वो जब तक नहीं होगा जब तक भारत की सरकार इनके इनको लेबर लॉज के कानून के दायरे में नहीं लाएगी。
3: 尽管争议不断，这个即时家政平台已扩展到德里、孟买等10座城市，拥有约20000名注册工作者，平均每天完成约60000笔服务订单。如何在便利弹性与劳工权益保障之间取得平衡，也成为印度家政产业转型的重要课题。大爱新闻，梁婉编译。
0: 菲律宾因为日照强，加上普遍缺乏护眼知识，很多人年纪轻轻就患有白内障或青光眼，走向失明的末路。这名25岁青年，他早从10岁双眼视力就只剩模糊残影了，拖了15年，现在还有重见光明的希望吗？
7: 25岁的佛罗朗特已是一名严重的白内障患者，对强光没有反应，走路需要依着人。在只剩下影子般的世界，此际眼科中心是他唯一的希望。曾经也求过医，但一眼高达12万菲币，超过台币6万元的手术费用，对家里来说是天文数字。
8: Kasi nakikita ko sa kanya na umiiyak mag-isa. Minsan pagpakainin mo, nagpapatulunan mo. Kaya umiiyak din ako kasi nasasaktan ako eh.
9: Naisipan ko na na magbigti ako. Sa feeling ko, wala na akong pag-asa sa buhay na maayos pa to. Buti damating ko sa tita, kinuha ko doon.
7: Ko chi de 15年, ta dou shi zhe yang du guo. Yan ke zhong xin zuo le xiang jin jian cha.这一双眼将会有不同的视野。政府健保与慈济的无偿手术，佛罗朗特在4月及5月分别完成了双眼白内障手术。这个大男孩开心自信地笑了，可以自在地迈开脚步。最后一次回诊时，再验视力及检查都没问题，医师宣布治疗完成，人生新起点。
9: Itong nangyari ko po sa buhay ko po ay hindi ko po ito makakalimutan po kasi tagal ko na din nag-wish na sana makakita na po ako. Sa isip ko, parang pabigat na yata ako, parang wala na din ang pag-asa. Pero ano pala, hindi pala mawala tayo ng pag-asa. Binigay nila sa akin yung kasayahan na makakita po ako, na makakita ko na po yung mundo na yung natingin ko po dati.
8: Totoo lang po, marami na po kasi silang nilapitan. Wala po talagang dito kami nakatagpo na maging okay pala siya. Kaya nandun yung tuwa namin, papasalamat. Kasi sa tagal ng panahon, makakita siya. Kaya maraming salamat po.
7: Taay Sinwon, Li Jiangmei, Luo Weina, Philippine Podo.
0: 声音沙哑，可能是声带出问题。您听过声带麻痹吗？休息一下，再回到新闻现场。
10: 医师知道我视眼万通之后，他只跟我讲了一句话：“万通是我遇过最特别的病人。”
11: 我想要把我得病的过程、治疗的过程，通通记录下来，然后出一本书。
10: 我上网也看了很多的资料，发现很多的病友他们其实都有看过万通的书或是他的部落格。
12: 你的书总有一天会成为某个人的光之来源，这就是你的书存在的价值。
13: 就是怕以后就再也看不到。
14: 我真的很感谢你那时候建议让玛利亚照顾你。
10: 在万通的这个白血病之殿有非常多的这个很好的一个概念，或者是很好的想法。
15: 我好朋友写的文章，他叫黄万通，他的文章我遇到很多人，想说你有空的话可以看一下。
14: 知道。
10: 所以我觉得启程医师，后来有帮他圆这个梦，其实是非常棒的一件事情。
15: 那是一间这么大的出版社，哎，很多有名的作家都想要在那边出书，哎。
16: 但是我们约定好了，你的书店第一本书就是我黄万通的书。